பிரமானந்தம் பரமசுக்கதம் கேவலம் ஞானமூரத்தி த்வந்த்வ சித்தம் திரிகுண்டரசிஷ்டம் சத்குரும் தம் நமாமி.